மவுண்ட் ஏரியா கோவிந்த் கீர்த்தி பரியா அவருக்கு ஆச்சரியத்தின காம் சாசங்க பாஜகே வல்லாம் சரஞ்சாம் லாம் போதல் தரன் கே ஜன்ம மாயா கே கிராஹோ ஜப் தப்.